0: புது ஷோக்கு பாலிஷ் எடுத்து
1: போடுங்க சார்.
0: மொத்த வீட்டுல சும்மா இருந்தா அவ்வளவுதான்.

0: மட்டையே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு.
1: அது அப்பா வயசுல இருக்கும் போது பல்லு விழுந்துச்சு. உளுந்த இடத்துல பல்லு வளரல. நான் திருப்பி இந்த பல்லைய வச்சுக்கிறேன், அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி என் கையில கொடுத்தான். அப்பல இருந்து இந்த பல்ல தாலல பத்திரமா வச்சிருக்கேன்.

0: சங்கீதம்
1: தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். லுக், நான் ஒரு மியூசிக் ஸ்டூடண்ட், பாட்டு கத்துக்கிறவ, என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா நீயாவது பாடு, ஐ மீன் கத்து. யாருமே இல்லாத இந்த இடத்துல அட்லீஸ்ட் சில கழுதைகளையாவது நான் பார்க்க ஆசைப்படுறேன். கமான் கமான், கத்து கத்து மேன்.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
0: அதான்,
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: Listen without break. Red Ahalya FM 90.4. Kete kete kutu kuda.
1: சின்ன பாய் ஆ சென்ட் வாட்டர் வந்துக்கோ.

போற மாதிரி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ஜாய் என்ஜாமி சாங் தான் இப்போ நாம ஃபர்ஸ்டா கேட்க போறோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம், திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம், ஸ்டே டியூன்ட்.

சென்னைனா டிராபிக் ஐடி கம்பெனிஸ் பீச்சஸ் மட்டும் தான் நினைச்சா அது கம்ப்ளீட் பிக்சர் இல்லைங்க. சென்னை சிட்டிக்குள்ள நேச்சர் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, தொல்காப்பிய பூங்கா. அப்படின்னா அடையார் எக்கோ பார்க்னு கூட இதை கூப்பிடுவாங்க. தமிழ் கிராமரோட ஒரு ஓல்ட் வர்க் ஆன தொல்காப்பியமோட ஓனருக்காக இந்த பார்க்குக்கு இந்த பெயர் வச்சிருக்காங்க. ஏர்லியர் இந்த ஏரியா பொல்யூட்டட் மார்ஷ் லேண்டா இருந்துச்சு. ஆனா ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் மூலமா இப்போ பேர்ட்ஸ், பட்டர்ஃபிளைஸ், நேட்டிவ் பிளான்ஸ், அதே மாதிரி ஸ்மால் வாட்டர் பாடிஸ் எல்லாம் இருக்கிற பியூட்டிஃபுல்லான எக்கோ பார்க்கா மாறிடுச்சு. ஸோ அங்க ஸ்பில்வே பிரிட்ஜ் இருக்கு. அங்க போனீங்கன்னா நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலந்து போற மாதிரி அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அதே மாதிரி வாக்கிங்குக்கு ரொம்ப பெருசான இடம், நீங்க வாக்கிங் பிடிச்சவங்கன்னா நிறைய வாக் பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் டவர் இருக்கு. சிட்டியும் ஃபாரஸ்டும் பீச்சும் எல்லாமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு வாட்டர் டவர், இப்படி நிறைய விஷயங்கள். முக்கியமா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க், பசல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு கூட்டி போங்க. மார்னிங் வாக் இல்ல ஈவினிங் வாக், போட்டோகிராஃபி, பேர்ட் வாட்சிங் எல்லாம் நேச்சர் லவர்ஸுக்கு ஒரு செம்ம பிளேஸ் தான் சொல்லணும். பிஸி சிட்டி லைஃப்ல இருந்து கொஞ்சம் சைலன்ஸ் தேடுறீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ நேச்சரை ப்ரொடெக்ட் பண்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டைம்ல நம்ம சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறோம். குத்து படத்திலிருந்து பச்சக்கிளி சாங் தான் கேட்க போறோம். This is RG Hira with you. இது நம்ம நேரம் on Ahalya FM. Stay tuned.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: சரி இது திருக்குறள்டை. வான் நின்ற உலகம் வழங்கி வருதலால் தான் அமிதம் என்று என்றறப்பு பாரு. எப்படின்னா, மழை இல்லைன்னா உலகம் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. விவசாயம் நடக்காது, சாப்பாடு கிடைக்காது, குளம் ஆறு ஏரி எல்லாம் வறண்டு போயிடும். ஸோ அதனால தான் வள்ளுவர் மழைய அமிர்தத்தோட கம்பேர் பண்றாரு. ரெயினா வெதர் மட்டும் இல்ல, அது லைஃப். இன்னைக்கு நம்ம வாட்டர் சேவ் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமா புரியுதுல. ஒரு டேப் ஓபன் பண்ணும் போதும் அன்னெசரி வாட்டர் வேஸ்ட் பண்ணாம இருந்தா அதுவும் நம்ம சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய இம்பாக்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஹேபிட்ஸை நாம மாத்த வேண்டியதா இருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ணாம அமிர்தமாகிய இந்த தண்ணிய காப்பாத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ இப்ப நாம வந்து ஒரு மழை சாங் தான் கேட்க போறோம். மழை படத்திலிருந்து நீ வரும்போது சாங். விண்ணோட மேலச்சத்தம் என்ன? எஸ், கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். சரி, இப்ப நாம ஒரு ஓல்ட் சாங்க்கு போய் வரலாமா? ஒரு டைம் டிராவல்னு வச்சுக்கோங்களேன், சின்ன மணி குயில. இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி ஓல்டு மெமரிஸ்க்கு போயிடும். சிம்பிள் லிரிக்ஸ், பியூட்டிஃபுல் மெலடி, ஹார்ட் டச்சிங் ஆன வோக்கல்ஸ். அதனால தான் ஓல்டு சாங்ஸுக்கு அதுக்குன்னு ஒரு தனி மேஜிக் இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த பாட்டுகளை ஓல்டு சாங்ஸ், நியூ சாங்ஸ், இந்த ஜென்ரேஷன் சாங், அந்த ஜென்ரேஷன் சாங் அப்படின்னு சொல்ல பிடிக்காது. இருந்தாலும் நம்ம ஓல்டு மெமரிஸை பிக்கப் பண்ணுறதுனால நான் அதை ஓல்டு சாங் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஜென்ரேஷனோட சாங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் அதுலேயும் மெலடிஸ் இருக்குது, எனர்ஜெட்டிக் சாங்ஸ் எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. ஆனா ஓல்ட் மெலடிஸ் மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஃபீல். ஸோ சில சாங்ஸ் கேட்ட உடனே நம்ம சைல்ட்ஹுட் இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இல்ல சண்டே மூவிஸ் கேசட் ரேடியோ எல்லாம் ஞாபகம் வரும்ல, அதே மாதிரி. ஸோ எல்லா ஞாபகங்களும் வரும். அதனால தான் ஓல்ட் சாங்ஸ் நெவர் கெட் ஓல்டுன்னு நாம சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல அம்மன் கோவில் கிழக்கால படத்திலிருந்து சின்னமணி குயில சாங் கேட்டுட்டு we will be right back. இது நம்ம நேரம் ஆன் அஹலி எஃப்எம். ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ஓகே என்னோட டைம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாம பேசினது சினிமா, ஹிஸ்டரி, நேச்சர், திருக்குறள், அப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு கலர்ஃபுல் ஜேர்னி. உங்களுக்கு எந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா கொஞ்ச நேரம் மியூசிக்ல கொடுத்தா மனசுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். ஸோ அடுத்த ஷோல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ், சூப்பர் சாங்ஸ், ஃபன் கான்வர்சேஷன்ஸோட கண்டிப்பா சந்திப்போம். ஸோ அன்டில் தென் ஸ்மைல் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, சேஃபா டிராவல் பண்ணுங்க. உங்க ஆர்ஜே ஹீரா தான் இப்ப பை பை சொல்றேன். இப்போதைக்கு இடைபெறுகிறேன். பை பாய், டேக் கேர். அண்ட் இப்போ வரப்போகிற சாங் மீசைய முறுக்கு படத்திலிருந்து வாடி புள்ள வாடி. ஸோ எனர்ஜெட்டிக் சாங்கோட ஷோ இஸ் வைண்டிங் அப். பை பாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.

கல்லடி நல்வாழி உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஒளி நீ இன்றி எந்த வாழ்க்கை தானில் இல்லை அடி ஒளி பொறிக்க முடியவில்லை இது காதல் தந்த வழி

0: சங்கீதம்
1: தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். லுக், நான் ஒரு மியூசிக் ஸ்டூடண்ட், பாட்டு கத்துக்கிறவ, என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா நீயாவது பாடு, ஐ மீன் கத்து. யாருமே இல்லாத இந்த இடத்துல அட்லீஸ்ட் சில கழுதைகளையாவது நான் பார்க்க ஆசைப்படுறேன். கமான் கமான், கத்து கத்து மேன்.